0: எமது வானொலி நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிடம் ஆகிறது. இது உங்கள் எம் டு ஒலிபரப்பு எமது மொரிஷியஸ் வானொலியில். அன்பாண்ட மொரிஷியஸ் வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய இனிய செவ்வாய்க்கிழமை திட்டிக்கும் மத்திய வணக்கம். செவ்வாய்க்கிழமை தோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் முக்கால் மணி நேர நிகழ்ச்சி உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை 23 தேதி இன்றைக்கு நம் ஆனி மாதத்தின் 9 நாள்.

வழக்கப்படியாக எமது நிகழ்ச்சியில் பக்தி பாடல்களோடு தொடங்கப் போவன. இதோ வரும் முதல் பாடல்.

பக்தி நிறைந்த சக்தி பாட்டுக்கு பிறகு வருவது முருகப்பெருமானை போற்றும் பக்திமிகும் ஒரு பாடலை. அதாவது பாட்டுக்கு முன்பு உங்களுக்கு ஒரு அறிவிப்பு வருவது. எமது அறிவிப்பு, லக்கியத்தே அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் வரும் இஞ்ஞாட்டுக்கிழமை ஜூன் மாதம் 28ஆம் தேதி அன்றைக்கு மாலை 5 மணி அளவில் தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது. அத்தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு திருக்கோவிலில் மாலைதோறும் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகின்றது. உங்களின்றைய நாளில், அதாவது செவ்வாய்க்கிழமை இந்நாளில் இனிய நாளாய் அமையவெல்லாம் வல்ல முருகப்பெருமானை போற்றும் நாம் போற்றுகின்றோம். ஸ்ரீ முருகா, ஜெய முருகா.

நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லதாய் அமைய இறைவனை வேண்டி கொள்ளுவோம். இதோ உங்களுக்காக வருவது வள்ளுவர் வாக்கு தினம் ஒரு திருக்குறளை கற்போம்.

0: வாழ்க தமிழ், வளர்க குரல் நெறி. அரட்டுப்பால் அதிகாரம் இனியவை கூறல். தி அட்டரன்ஸ் ஆஃப் பிளேசன்ட் வேர்ட்ஸ். குரல் 94. தும்புருவும் துவாமையிலாகும் யார் மட்டும் இன்புருவும் இன் சொல் வாக்கு. பொருள் எவ்வரிடட்டும் இன்பம் உண்டாக தகுந்த இன் சொல்லை பேசுபவர்க்கு துன்பத்தே மிகுதியாக்கும் வறுமையும் இல்லாமல் போகும் என்பதே இதன் பொருளாகும். ஆங்கில மொழிபெயர்ப்பு. தட் இஸ் எ பர்சன் ஹூ ஸ்பீக்ஸ் ஸ்வீட்லி பில்ட்ஸ் இ ஸ்ட்ராங் சோஷியல் ஹார்மோனி அண்ட் குட்வில் விச் ப்ரொடெக்ட்ஸ் தெம் ஃப்ரம் மீஸ்ரி. ஆர்எம் ஏஎம் டு ஒளிபரப்பு உங்கள் மங்கையரொளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: இதோ வாருங்கள் குறப்பாக்களை கேட்போமாக. இனியவை கூறல்.
2: இனியவை கூறல்.

0: Voyant le plaisir que procurent les bonnes paroles, pourquoi emploie-t-on des paroles désagréables? Dire des choses désagréables quand il est possible de dire des choses agréables, c'est comme si l'on consommait des fruits verts alors qu'on a des fruits mûrs à sa portée.
1: உங்கள் மங்கையருளின் நிகழ்ச்சி தொடர்ந்து வருவன அன்றைக்கும் இனியவை இன்றைக்கும் இனியவை என்றும் இனியவை. அக்கால படத்து பாடல்கள் அண்மையில் பாடப்பட்ட பாடல்கள் சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் வந்துள்ள நினைவோ ஒரு பறவை என்று தொடங்கும்

கவிஞர்வாளி எழுதிய பாடல் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். சிகப்பு ரோஜாக்கள் படத்து பாடல் எப்போது வேண்டுமானால் மனதில் பறந்து வந்து காதலையும் பழைய உணர்வுகளையும் மீண்டும் உயிர்ப்பிக்கின்றன. இதோ பாடலை தொடர்ந்து கேளுங்கள்.

நினைவில் நிற்கும் பாடல்கள், அண்மையில் பாடப்பட்ட பாடல்கள் இதோ வருவது. பாகப்பிரிவினை படத்தில் வந்துள்ள அருமையான ஒரு பாடல். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அதன் தரம் குறையாது. அருமையான ஒரு பாடல். சிறப்பாக நேரின் விருப்பப்படி நாம் வழங்கும் பாடல் ரிஷ்மா ஃபிளாக் உளிர்ந்து திரு தேவன் மனைவி சோவிதா வெண்ணிலா வேதா எழிலன் மற்றும் சதயன் குடும்பத்தார் முடலி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நாம் அன்புடன் வழங்கும் பாடல் இதோ உங்களுக்காக இந்த பாடல். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல். This expresses a wife's deep love and devotion. It teaches that true love is based on a person's heart and character, not on physical perfection.

0: உங்கள் மங்கையருளின் நிகழ்ச்சி தொடர்கிறது. சரியாக பிற்பகல் 1:30 வரை இல்லத்தரசிகளுக்கான நாம் தரும் இனிய குறிப்புகள். காலையே புன்னகையுடன் தொடங்குங்கள். நல்ல மனநிலை நாள் முழுவதும் உற்சாகத்தை தரும். உங்களுக்காகவும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள். தினமும் 15 அல்லது 30 நிமிடங்கள் ஓய்வு, வாசிப்பு அல்லது விருப்பமான செயலுக்கு சில விடுங்கள் மற்றும் ஆரோக்கியமான உணவை முன்னிலைப்படுத்துங்கள். குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் சத்தான உணவை வழங்குங்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி இது.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையார் ஒளி. மங்கையார் ஒளி.
0: அன்றும் ஒரு பாடல், இன்றும் ஒரு பாடல். தங்கமகன் படத்து பாடல் ஒன்றை நீங்கள் ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன சொல்ல?

0: அநாதில்ல
1: சீதாராமன் படத்து பாடல் இது. நீங்கள் கண்ட திரைப்படம் இது. அண்மையில் எமது தொலைக்காட்சியில் ஓடிய படம் சீதாராமன்.

என் சுவை தரும் பாடல்கள் இன்னிசை பாடல்கள் திரைப்பட வரிசையில் சிறப்பாக இந்த பாடலை விரும்பி கேட்போ சரவணன் அறுமுகம் திருவதி அழகன் கமலன் அருளன் ஷலினி சிவன் சிவா மற்றும் முருகப்ப நாயக்கன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில்

உங்கள் நிகழ்ச்சியில் வரும் இறுதி பாடல் இது. இனி அறிந்தால் படத்து பாடலாகும். நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய மங்கியருளி நிகழ்ச்சியின் பாடல் கொண்டு நிறைவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த அமிதா அவர்கள்

ரங்கம் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். ஆம், உங்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை மாலை நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும் தேவராகம் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்க மறவாதீர்கள். வழங்குவார் அன்பர் தொழில் அன்பர் கலைவாணி அவர்கள். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரையில் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறிவிடை பெறுகின்றவர் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி ஆஜி அரசினர்களின்.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது மொரீசிஸ் வானொலி 2. இன்று செவ்வாய்க்கிழமை, ஜூன் மாதம் 23ஆம் தேதி, மணி சரியாக 4 ஆகிறது. நம்முடைய இன்றைய 1 மணி நேர நிகழ்ச்சியில் உங்களுக்காக பக்தி பொங்கும் பாடல்களை அன்புடன் தருகின்றோம். முதலில் விநாயகரை போற்றும் ஒரு திருப்புகழ் பாடல் இதோ உங்களுக்காக அளித்திருக்கின்றோம்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய திருப்புகழ் பாடலை கேட்டீர்கள். விநாயகரை போற்றும் இந்த அருமையான திருப்புகழ் பக்கரவி சித்திரமணி. அடுத்து வருவது விநாயகரை போற்றும் இன்னொரு பக்தி பாடல். எம் சுந்தராசன் குரலில் ஒரு பழமையான பாடல், விநாயகா வேதங்களின்.

அடுத்தபடியாக நீங்கள் ஒரு திருப்புகழ் பாடலை கேட்கலாம். முருகனே போற்றும் திருப்புகழ் பாடல், சுவாமிமலை திருப்புகழ், சிகமாயை உற்று என்னும் பாடல். இந்த பாடலை நாங்கள் பாராயம் செய்தால், நாங்கள் பாடினால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன? மாயை மற்றும் உலக பற்றுகளை குறையும். உலக ஆசைகள், கவலைகள் மற்றும் தேவையற்ற பற்றுதல்களிலிருந்து மனம் விலக உதவும். முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். சுவாமிநாத சுவாமியின் அருளை பெறவும், அவருடைய பாதுகாப்பை உணரவும் பக்தர்கள் இந்த பாடலை பாராயம் செய்கின்றார்கள். ஞானம் மற்றும் கல்வித்திறன் வளரும். சுவாமிமலையில் சிவபெருமானுக்கே பிரணவ உபதேசம் செய்த குருநாதனான முருகப்பெருமானை போற்றும் பாடல் என்பதால் அறிவு, ஞாபக சக்தி மற்றும் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. மன அமைதி மற்றும் தைரியம் அதிகரிக்கும். பக்தி வளர்ச்சி ஏற்படும். குடும்ப நலன் மற்றும் ஒற்றுமையை பற்றி, அதாவது குடும்பத்தில் அன்பு, புரிதல் மற்றும் நல்லிணக்கம் நிலைக்க வேண்டி பலர் இந்த திருப்புகழை பாடுகின்றார்கள். மேலும் குழந்தை பாக்யம், குழந்தை பெறுவதற்கு இந்த திருப்புகழை, அதாவது சிகமாயை உற்று என்ற திருப்புகழை நீங்கள் நாள்தோறும் காலையில் மாலையில் பாடினால் கண்டிப்பாக அந்த பாக்யம் கிடைக்கும். அது காலையில் அல்லது மாலை நேரத்தில் பாராயம் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சஷ்டி நாட்களில் பாராயம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. பாடலின் பொருளை மனதில் கொண்டு பக்தியுடன் பாடுவது மிகவும் முக்கியமானது.

स्वामीमले तिरुप्पुगल निंगल केट्टीर्गल स्वामीमले नादनुक्कु अरगरोगरा कावडी सिंधु एन्बदु मुरुगपेरुमानै पोत्री पाडप्पडुम इनिमैयाना तमिळ भक्ति पाडल वगैयागुम कावडी एडुत्तु सेल्लुम भक्तार्गल पाडुम नाट्टुपुर इसै वडिविलिरुंदु इदु वलर्च्ची पेट्रदु मुरुगभक्तियै वलर्क्कुम पाडल्गल आगुम எளிய தமிழ் மற்றும் இனிமையான இசை அமைப்பால் அனைவரும் எளிதில் பாட முடியும். பக்தி, அன்பு, சரணாகதி, முருகனின் அருள் ஆகியவற்றை எடுத்துரைக்கும் கோவில் விழாக்கள், தைப்பூசம், பங்குனி உத்திரம், கந்தசஷ்டி போன்ற முருகன் திருவிழாக்களில் அதிகம் பாடப்படுகின்றன இந்த காவடி சிந்து பாடல்கள். காவடி சிந்து என்றாலே நினைவுக்கு வருபவர் சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார். இவர் இயற்றிய காவடி சிந்துகள் மிகவும் பிரபலமானவை. சில புகழ்பெற்ற பாடல்கள் ஆறுமுக வடிவேலனே, பாலைவாய் கமுகில், மயில் வாகனன் சரவணபவ குகனே, மேலும் அழகு தெய்வமாக வந்து. இந்த காவடி சிந்து பாராயணத்தின் பாரம்பரிய நம்பிக்கைகள் மன உற்சாகம் அதிகரிக்கும், முருகபக்தி ஆழமாகும், மனக்கவலை குறைந்து மகிழ்ச்சி ஏற்படும். கூட்டாக பாடும்போது ஒற்றுமை உணர்வு வளரும். முருகனின் அருளும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றார்கள். இதோ நம்முடைய உள்ளூர் கலைஞர் குரலில் செல்வி தீர்த்தன பொன்னுசாமி குரலில் இதோ அழகு தெய்வமாக வந்து.

இந்த காவடி சிந்து பாடலை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது, பக்தி பரவசமாக இருக்கிறது இல்லையா? அழகு.

தெய்வமாக வந்து அடுத்த முருகனை போற்றும் நம்முடைய இன்றைய பாடல் அழகான பழனிமலை ஆண்டவா ஒரு புகழ்பெற்ற பாடல் கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள் பாடி இருப்பீர்கள் இந்த பாடலை வந்து காவடி சிந்து பாணியின் இனிமையுடன் பாடப்படும் பக்தி பாடலாக பக்தர்களால் விரும்பப்படுகிறது மேலும் இந்த பாடலில் பக்தர் பழனிமலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானை ஆண்டிக்கோலத்தில் இருக்கின்றவர் அல்லது ராஜ அலங்காரம் இருக்கின்ற முருகப்பெருமானை தினமும் போற்றி பாட வருவதாகவும் தனது வாழ்க்கையை அருளால் வழி நடத்துமாறு வேண்டுவதாகவும் உணர்வு பூர்வமாக பாடுகின்றார் பாடல் முழுவதும் சரணாகதி பக்தி மற்றும் முருகனின் அருளின் மீதான நம்பிக்கை வெளிப்படுத்துகிறது பாரம்பரிய நம்பிக்கையின்படி இந்த பாடலை பக்தியுடன் பாடுவது முருக பக்தியை வளர்க்கும் மன அமைதியை அளிக்கும் தைரியத்தையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் பழனி ஆண்டவரின் அருளை நினைவூட்டும்

அபிராமி அந்தாதி பாடல்களை இயற்றியவர் அபிராமி பட்டர் அவர்கள். இந்த பாடல்களுக்கு பிறகு அபிராமி பட்டர் யார் என்பவர் உங்களுக்காக சொல்லப்போவோம்.

அபிராமி பட்டர் அவர்களின் இயற்பெயர் சுப்பிரமணிய ஐயர். அவர் திருக்கடையூர் அமீர் த கடேஸ்வரர் கோயில் அம்மன் அபிராமியின் தீவிர பக்தர். தனது வாழ்நாள் முழுவதும் அபிராமி அன்னையை தியானித்து வாழ்ந்ததால் பின்னர் அபிராமி பட்டர் என்ற பெயரால் புகழ் பெற்றார். பாரம்பரிய கதையின்படி ஓர் அமாவாசை நாளில் மன்னர் அவரிடம் இன்று என்ன திதி என்று கேட்டபோது அபிராமி அம்மன் தியானத்தில் ஆழ்ந்திருந்த அவர் இன்று பௌர்ணமி என்று கூறிவிட்டார். இந்த நாளின்று இந்த

தி அமாவாசை. ஆனால் அவர் பௌர்ணமி என்று சொன்னார். இதனால் கோபம் அடைந்த மன்னர் அவருக்கு தண்டனை விதித்தார். அப்போது அபிராமி அன்னையை வேண்டி அவர் பாடிய 100 பாடல்களே அபிராமி அந்தாதி. பக்தியின் உச்சத்தை வெளிப்படுத்தும் இந்த பாடலின் போது அபிராமி அம்மன் தனது கோட்டை, தமது தோட்டை, குண்டலம் வானில் எரிந்து பௌர்ணமி நிலவு போல ஒளிர செய்து தன் பக்தரை காப்பாற்றினாள் என்று மரபு கூறுகின்றார். அடுத்த பாடல் அம்மனை போற்றும். இந்த பாடலுக்கு குரல் தருபவர் நம் உள்ளூர் கலைஞர் வனிதா துப்ளாங். குரலில் துர்கே அம்மா, ஜெய ஜெயமா.

வனிதா பிளான் குரலில் நீங்கள் துர்கே ஜெய ஜெயமா என்னும் அம்மனை போற்றும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். அடுத்த வரும் பாடல் சிவபெருமானை போற்றும் ஒரு தேவார பாடல், தலையே நீ வணங்காய். இந்த பாடலை நாங்கள் கோவில் வளம் வரும் பொழுது பாடலாம். இந்த பாடலில் நீங்கள் என்ன கேட்பீர்கள்? நம்முடைய உடல் உறுப்புகளை வைத்து நம்முடைய நாயன்மார் இந்த பாடலை பாடியிருக்கின்றார். இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக அம்மா தேவி நர்சிகாது, அம்மா விஜயலட்சுமி மாணிக்கம், அம்மா தேவி தன்ராயன், அம்மா மிது ராமசாமி, அம்மா அம்பாள் ராசன், அம்மா வினோதா இயாவு, மேலும் அப்பாய் மணி, அப்பாய் சரோஜ், அப்பாய் புஷ்பா, அப்பாய் பூமாலா, தாத்தா பெருமாள் ராமசாமி, அம்மாய் பொன்னு சங்கிலி மற்றும் அம்மா நீலம் அம்மா சே, அம்மா தேவி அப்பாசாமி, அம்மா வினோதா யாவு, அம்மா வனிதா ராமன், அம்மா அனி கோவிந்தன், உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இதோ இந்த பாடல் சிவபெருமானை போற்றும் இந்த தேவார பாடல், தலையே நீ வணங்காய்.

தலையே நீ வணங்காய் என்பது திருநாவுக்கரசர் நம்முடைய அப்பர் அருளிய தேவார பதிகங்களில் மிகவும் பிரபலமான திரு அங்க மாலை பாடலின் முதல் வரியாகும். இதில் அப்பர் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் சிவபெருமானை வழிபடும்படி அறிவுறுத்துகின்றார். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனே தலையே நீ வணங்காய். அதாவது இவ்வாறு நம்முடைய தலை சிவனை வணங்குகிறது, நம்முடைய கண்கள் சிவனை தரிசிக்கின்றன, செவிகள் சிவனின் புகழை கேட்கின்றன, நம்முடைய வாய் சிவனை போற்ற வேண்டும், நம்முடைய மனம் சிவனை நினைக்க வேண்டும். இவ்வாறு மனித உடலே இறை வழிபாட்டிற்கான கருவி என்பதை அப்பர் உணர்த்துகின்றார். இந்த பாடலை பாராயணம் செய்வதால் சிவபக்தி அதிகரிக்கும், மன ஒருமைப்பாடு கிடைக்கும், அகந்தை குறையும், இந்த இறை நிறைவு நிலைக்கும், உடல் மனம் சொல் ஆகியவை நல்ல வழியில் செல்ல உதவுகிறது. மற்றும் நம்முடைய அடுத்த பாடல் சிவபெருமானை போற்றும் பாடல்களுள் நீங்கள் அண்ணாமலை என் அரசே என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம். திருவண்ணாமலையில் வீற்றிருந்தருளிக்கும் அண்ணாமலை என்னும் சிவபெருமான் வடிவம் இருக்கின்றார். அந்த அண்ணாமலை எப்பொழுதும் எங்களுடைய அரசைதான். இதோ இந்த பாடல்.

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய தெய்வ ராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த திருமாலை போற்றும் பக்தி பாடல்களோடு நிறைவு பெறவுள்ளது. முதலில் சிறும் சிறப்புடன் என்னும் பாடலுக்கு குரல் தருபவர் நம் உள்ளூர் கலைஞர் காலம் சென்ற இசைமணி அம்மா அரங்க நாயகி நாயுடு அவர்கள். மேலும் மாடுமைக்கும் கண்ணே இந்த பாடலுக்கு குரல் தருபவர் சாருமதி எஸ் ஐயர் நீரஜா அவர்கள். நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சியை நீங்கள் 5 மணி வரை கேட்கலாம். மேலும் இசை அறுவை என்னும் நம்முடைய கடைசி தமிழ் நிகழ்ச்சி 7 மணிக்கு கேட்க தவறாதீர்கள். அனைவருக்கும் நன்றி. உங்கள் நாள், உங்கள் மாலை, உங்கள் இரவு இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். மீண்டும் உங்களை அடுத்த செவ்வாய்க்கிழமை இதே நேரத்தில் இதே வானொலியில் சந்திப்போம். மேலும் நம்முடைய RM3 வானொலியில் வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணிக்கு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: This is Radio Voices.
1: 您好
2: ，Assalamu alaikum.
3: Came to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: இசை அருவி புவனேஸ்வரியோடு
9: வணக்கம் அன்பு நேயர்களே. இரவின் அமைதியும் இசையின் இனிமையும் சந்திக்கும் இந்த அழகான நேரத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நாள் முழுவதும் உழைத்த பிறகு மனதிற்கு சிறு ஓய்வும் இதயத்திற்கு சிறு மகிழ்ச்சியும் தேவைப்படும் நேரம் இது. அந்த இனிய தருணங்களுக்கு துணையாக உங்கள் விருப்ப நிகழ்ச்சி இசை அருவி. வழக்கம் போல் இறைவனின் திருநாமத்தை நினைவூட்டும் வகையில் ஒரு பக்தி பாடலை கேட்போமாக.

மாலை நேரத்தின் பரபரப்பு அடங்கி இரவின் அமைதி மெதுவாக நம் இல்லங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வேலைகள் முடிந்து குடும்பத்தினருடன் சில நேரங்கள் செலவிடும் இந்த நேரத்தில் நல்ல இசை ஒரு நல்ல தோழனாக மாறுகிறது. அந்த இனிய துணையோடு அடுத்த பாடலை கேட்போமாக.

நாள் முழுவதும் நாம் பலருடன் பேசுகிறோம். ஆனால் இரவு நேரம் மட்டுமே நமக்கு நெருக்கமானவர்களுடன் மனம் திறந்து பேசும் நேரமாக மாறுகிறது. குடும்பத்தின் சிரிப்புகளுக்கும் அன்பான உரையாடல்களுக்கும் நிறைந்த இந்த நேரம் உங்களுக்காக செலவிடுங்கள். அடுத்த பாடலை கேட்போமாக.

இரவின் குளிர்ந்த தென்றல் மனதை வருடும் போது சில பாடல்கள் நம் நினைவுகளையும் வருடிச் செல்கின்றன. பழைய நாட்கள், இனிய தருணங்கள், மறக்க முடியாத முகங்கள், மறக்க முடியாத முகங்கள், இவை அனைத்தையும் இசை மீண்டும் நமக்கு கொண்டு வந்து தருகிறது. நினைவுகளோடு பயணிக்கும் அடுத்த பாடலை கேட்போமாக.

வானொலி நேயர்களே, இசை அறுவேணும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு, வணக்கம்.